தரையில் மட்டுமே நினைச்சு மக்கள் அதிகாரத்தை கொண்டிருக்கும் சார். இப்ப என்ன நினைக்கிறோம்?